அன்னாபாசி, பாலாபாசி, அருணாதேவி, அருண்குமார், அம்ருதா, பஜிதா சாப்பில், கிருஷ்ணச்சரிதா, ராஜோவிகா, ராஜா, ராதாபாசி, பவ்வாபாசி, ரோஹித், ரோஷ்னி, ரோஹித் வல்லி, மோனிகா, அக்ஷய், அம்ருதா, அனுஷா, அனுதீப், கீர்த்தி, சதாக்ஷி, அம்பு, ஜஸ்வந்த், விஸ்வம், உமா, பாரதிபாயி, சோட்டா, பூரன் பாசி, உமாசங்கர், ஜெகநாத் பாசி, தருணி, ராஜு, ஷாகில், சிவராமகிருஷ்ணா, ராகுல் கண்ணா, வெங்கடேஷ், வீரந்தரூ கோர்த்தின ఈ పాట జస్టిస్ చక్రవర్తి చిత్రం నుంచి. గానం చేసిన వారు ఎస్పి బాలసుబ్రహ్మణ్యం, పి సుశీల. గీతరచన దాశరథి, గీతరచన దాసరి నారాయణరావు, సంగీతం రమేష్ నాయుడు. చిత్రం జస్టిస్ చక్రవర్తి.